0: Nusu fainali mfululizo katika mashindano ya vijana duniani, na mchezaji anayepewa nafasi kubwa ya kutoa taji hilo. Sasa ana hata atachuana na Bab Same wa Misri katika hatua ya nne bora, akisaka kuwa bingwa wa kwanza kabisa wa dunia wa ngazi ya vijana kutoka India. Na hii ndio mwisho wa taarifa, msikilizaji. Tuzidi kuwa pamoja, tusikize baadhi ya miziki kutoka lugha ya Kihindi.
1: மஞ்ச கலங்கரைச்சு குளிச்சு சிவி முடிஞ்சுக்கிட்டு, மஞ்ச கலங்கரைச்சு குளிச்சு சிவி முடிஞ்சுக்கிட்டு, சிரிச்சு மயக்கி சின்ன பொண்ணு ஒருத்தி பக்கத்தில் வந்தாளா, சின்ன பையனின் சிந்தை கவரே அருகில் வந்தாளா, சிரிச்சு மயக்கி சின்ன பொண்ணு ஒருத்தி பக்கத்தில் வந்தாளா, சின்ன பையனின் சிந்தை கவரே அருகில்.

அந்த நடையினிலே மயிலின் அசைவை தந்தாரா, சின்ன இடையினிலே மனசை சொருகி கிட்டாரா. அந்த நடையினிலே மயிலின் அசைவை தந்தாலா, சின்ன இடையினிலே மனசை சொருகி கிட்டாலா. முத்து சிரிப்பினிலே சலங்க சத்தத்தை தந்தாரா, முத்து சிரிப்பினிலே சலங்க சத்தத்தை தந்தாரா. அவ மின்மினி போல வந்து மனசில மின்னி மறைஞ்சாரா, அவ மின்மினி போல வந்து மனசில மின்னி மறைஞ்சாரா. மஞ்சக்கலங்கரைச்சு குளிச்சு ஜிவி முடிஞ்சுக்கிட்டு, மஞ்சக்கலங்கரைச்சு குளிச்சு ஜிவி முடிஞ்சுக்கிட்டு, திருச்சி மயக்கி சின்ன பொண்ணு ஒருத்தி பக்கத்தில் வந்தாலா, சின்ன பையனின் சிந்தைக்கு வர

வெள்ளினில போல பட்ட முகத்துல பெறுவான், ஏ வானவில்ல போல பாலஜருக்கு வருவான். வெள்ளினில போல பட்ட முகத்துல பெறுவான், அது வானவில்ல போல பாலஞ்சிருக்கு உருவம். வாலிபன் மனசுல கதல் விதைக்கிற பருவம், வாலிபன் மனசுல கதல் விதைக்கிற பருவம். நீ வழிய வந்து விட்டா ஏன் உயிரையும் தருவேன், நீ வழிய வந்து விட்டா ஏன் உயிரையும் தருவேன். மஞ்சக்கலங்கரைச்சு குளிச்சு ஜிவி முடிஞ்சுக்கிட்டு, மஞ்சக்கலங்கரைச்சு குளிச்சு ஜிவி முடிஞ்சுக்கிட்டு, சிரிச்சு மயக்கி சின்ன பொண்ணுத்தி பக்கத்தில் வந்தாளா, சின்ன பையனின் சிந்தக வர அருகில் வந்தாளா. சிரிச்சு மயக்கி சின்ன பொண்ணுத்தி பக்கத்தில் வந்தாளா, சின்ன பையனின் சிந்தக வர